0: சமணம் காரி
1: விலைக பம் பம் பம் பாரிலோதேட் பம் பாரிலோதேட் 326 நின்டேக லா தம்பிஞ்சம் ஹை ஹூவா பம் பாரிலோதேட்
0: technology sikutsineta ekusina hina misava hinkwayo jikelela yingisele eka audio streaming ya www.gcrfm.co.za gcrfm rito rishiyamo